சத்கதாய் சூக்குள்ள போயிலா புர்காம இருக்கா தீர்த்தா தட்டாமே கா கேத்தா தீபாலோ மண்டலா கல்டா அவர் பண்டா அண்டு திஜயர் உத்து பூஜா.